0: மசாலா, ஸ்பெஷல் கலா மசாலா, சிக்கன் பிரியாணி மசாலா, சாம்பார் மசாலா, பன்னீர் மசாலா, சிக்கன் மட்டன் மசாலா.
1: மக் ஆஜஸ் வாப்ரா, ஸ்வாதிஷ்ட அணி கெமிக்கல் விரகித் பிரதமேஷ் மசாலே.
2: ஹலோ
3: ராஜேஷ் ஜி, மீ போலீஸ் சௌக்கியத்துன்னு போல்தோய்.